அதே ஜமுனக்கு தட்டுப்பாரு ஜமுனக்கு தட்டுப்பாரு நீரத்த கரத்த ஊட்ட நீரத்த கரத்த ஊட்ட ஹீரத்த பீரத்த ஊட்ட ஹீரத்த பீரத்த ஐசி சந்திர தப்பன் திக்கு நாதி திக்கு நாதி திக்கு திக்கு தோதி திக்கு தோதி திக்கு திக்கு ராம் தப்பன்.